இன்று மே மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாளில் பதிவாகிய நிகழ்வுகளின் தொகுப்பை அடுத்து நாங்கள் பார்க்கலாம். 1633ஆம் ஆண்டு இலங்கை மட்டக்களப்பு நகரை போர்த்துகீசரிடமிருந்து ஒல்லாந்தர் கைப்பற்றினர். 1911ஆம் ஆண்டு நியூயார்க் பொது நூலகம் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டு ஜாவா நிரலாக்க மொழியின் முதற் பதிப்பு வெளியானது. 2008ஆம் ஆண்டு அனைத்துலக நீதிமன்றம் நடுப்பாறைகள் என்ற குன்றை மலேசியாவுக்கும் வெண்பாறை தீவை சிங்கப்பூருக்கும் கையளித்து தீர்ப்பு கோரியது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலிருந்து வந்த 29 ஆண்டு கால பிணக்கு தீர்க்கப்பட்டது. 1993ஆம் ஆண்டு எரிட்ரியா ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்தது. 1958ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது செயற்கைக்கோள் எக்ஸ்பிளோரர் 1 தனது பூமியுடனான தொடர்பை இழந்தது. இன்றைய பிறந்த நாளாக 1967ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகர் ரஹ்மான் மற்றும் 1987ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சதீஷ் ஆகியோரின் பிறந்த நாள் இன்று. இன்றைய சிறப்பு நாளாக ஜமைக்காவின் தொழிலாளர் தினம், உலக ஆமைகள் நாள் மற்றும் மெக்சிகோவின் மாணவர் நாள் ஆகியவை பதிவாகியுள்ளன. இவை இன்றைய நாளில் பதியப்பட்ட நிகழ்வுகளின் தொகுப்பு.

0: வீக்கெண்ட் சக்தி எஃப்எம்
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்
2: வழங்குவது
3: பாடும் வளங்களும் பெருகிடம் புது யுகம் தன்னை படைக்க எழுகிறதே
4: புதிய உலகை வென்றெடும் எமது விவசாய தலைமுறைக்கு
5: மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும் நிறுவனமாகும்
6: நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்தி ஆசிரியர் மதிவதனி குமார், வாசிப்பவர் செல்லுசாமி நிலோஷன்.
1: தலைப்புச் செய்திகள்.
6: நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறல். அத்தனகலோ யாவை அண்மித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள எச்சரிக்கை அடுத்த 48 மணி காலங்களுக்கு நீடிப்பு. கழு கல்லி கங்கைகளின் நீர்மட்டம் உயர்வு. 6 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. மெனிஞ்சைட்டிஸ் தொற்றுக்குள்ளானதாக சந்தேகிக்கப்படும் 116 பேர் நாட்டின் சில பகுதிகளில் அடையாளம். டுபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகளில் சிவப்பு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த இருவர் போலீசார் தெரிவிப்பு. ஆழ்கடலில் அனர்த்தங்களுக்குள்ளான பல நாள் மீன்பிடி படகுகளை கரைக்கு கொண்டுவர நடவடிக்கை. அமெரிக்க தேசிய புலனாய்வு துறையின் பணிப்பாளர் பதவியிலிருந்து துல்சி கமாட் ராஜினாமா. தற்காலிக பணிப்பாளராக ஆரோன் லூகாஸ் நியமனம்.
1: உள்நாட்டு செய்திகள்
2: வழங்குவது
7: சேமிப்பு கணக்கிற்கு 7% வரை உயர்ந்த வட்டி உள்ளிட்ட வியக்க வைக்கும் நன்மைகளோடு எல்பி பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புத மேடு. அழையுங்கள் 0112-200-200. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் A-LKA. அவுட்லுக் ஸ்டேபிள் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனம்.
8: நியூஸ் ஃபர்ஸ்ட் வெதர் அலர்ட்.
6: நாட்டில் தொடர்ந்து வரக்கூடிய பலத்த மழையுடனான வானிலையை அடுத்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாளிலும் தொடர்ந்து வரக்கூடிய மணந்தி காலங்களிலும் இவ்வாறு வானிலை அமையப் போகிறது என்பது தொடர்பிலே வானிலை அவதான விடயங்கள் குறித்ததான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையிலே பலத்த மழையினால் அத்தனகலோயா, தூணாமலை பகுதியில், கழுகங்கை, ரத்னபுரி பகுதியிலும் தொடர்ந்தும் சிறு வெள்ள அபாய மட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அத்தனகலோயா மற்றும் கழுகங்கையின் இருமருங்கிலும் வாழும் மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றோ வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகளை பொறுத்தவரையிலே அத்தனகலோயாவை அண்மித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 48 மணி காலங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கழுகங்கை, ரத்னபுரி பகுதியில் தொடர்ந்தும் சிறு வெள்ள அபாய மட்டத்தை எட்டியிருக்கிறது. எனவே அத்தனகலோயா மற்றும் கழுகங்கையின் நிருமரங்கிலும் வசிக்கும் மக்கள் இது தொடர்பிலே அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கழனிகங்கை, ஹங்வல்ல பகுதியில் தொடர்ந்தும் அபாய மட்டத்தில் உள்ளதாக திணைக்களம் தெரிவித்தது. கடும் மழையினால் 9 நீர் தேக்கங்கள் வான்பாய்கின்ற நிலையில் ஆறுகள் மற்றும் கங்கைகளில் தற்போதைய வெள்ளநிலைமை தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நதிகள் முகாமைத்துவ பிரிவின் பிரதம பொறியியலாளர் எஸ் ஜெயன் பார்த்தசாரதி தெளிவுபடுத்தினார்.
9: கழனிகங்கை படுகையில் அதிகபட்சமாக 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அத்துடன் கழனி, கழு மற்றும் அத்தனகல்லூய் ஆகிய 3 பிரதான படுகைகளின் ஆங்காங்கே 50 மில்லிமீட்டர் முதல் 100 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. தற்போதைய நீர்மட்டத்தை எடுத்துக்கொண்டால் மழை வீழ்ச்சி குறைவடைவதை தொடர்ந்து தற்பொழுது அனைத்து பிரதான நதிகளினது நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருகின்றது. எந்த ஒரு நதியிலும் நீர்மட்டம் திடீரென பெருமளவில் உயரும் அபாயம் தற்பொழுது இல்லை. கழுகங்கை எடுத்துக்கொண்டால் ரத்தினபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லக்காவ மற்றும் மிளகந்த ஆகிய பகுதிகளில் உயர்ந்திருந்த நீர்மட்டம் தற்பொழுது படிப்படியாக குறைந்து வருகின்றது. கழனிகங்கையை எடுத்தோமானால் நாகலகம், நிவிதி உள்ளிட்ட பகுதிகளில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதுடன் தற்போதைய நிலைமையின்படி நீர்மட்டம் மேலும் உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படவில்லை. அதே போல் அத்தனகல்லோயாவின் நீர்மட்டம் மிக மெதுவாகவே குறைந்து வருகின்றது. தற்பொழுதும் அங்கு சிறு வெள்ள நிலைமை நிலவுகின்றது. இதனால் அத்தனகல்லோயாவின் கீழ்நில பகுதிகள் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் மக்களை மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டின் ஏனைய நதிப்படுகைகளில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யாததால் அந்த நதிகளின் நீர்மட்டம் உயரும் அபாயம் இல்லை. வானிலை அவதானிப்பு நிலையத்தின் முன்னறிவிப்பின்படி கழனி மற்றும் கழுகங்கை படுகைகளில் மேலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனவே இந்த நதிகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் உயர்மட்டத்திலேயே காணப்படலாம் என்பதுடன் மீண்டும் மழை பெய்தால் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெரிவிக்கின்றோம்.
6: இதனிடையே அத்தலகலோயா பெருக்கெடுத்துள்ளமையினால் கம்பஹா ஜாயல வீதிகளும் கம்பஹா கனிமுள்ள வீதிகளும் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக கம்பஹா மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. பேகமு மல்வான பகுதியில் உள்ள சில வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளதாக நிலையம் தெரிவித்தது. அத்துடன் நீர்கொழும்பு கொடுதிரிய வீதிகள் மல்லவகத்தடது தற்காலிகமான பாலத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. கடுமழையினால் 9 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன. தென்மேல் பருவப் பெயர்ச்சி நாட்டை ஊடுருத்து நிலை கொண்டு வருவதாக வளிமண்டலவிய திணைக்களம் சுட்டிக்காட்டியது. இதன் தாக்கம் காரணமாக மேல் சப்ரகமுப மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் 100 மில்லிமீட்டர் வரையில் மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கீகாலி மற்றும் ரத்தம்புரி மாவட்டங்களில் உள்ள 7 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கிகாலி மாவட்டத்தின் தெரணியகலை ருவான்வெல்ல மற்றும் திகியோவிட் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி அயகமு குறிவிட்டு மற்றும் அஹலேகுடா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரி பபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு களுத்துறை கம்பஹா மற்றும் நுவர்லியா மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் மண்சரி பபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடும் மழையினால் ஏற்பட்ட இனத்தங்களினால் 5,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்தது. இதேபோல வெள்ளத்தினால் மினுவாங்குடி வீதியில் நயக்கந்த பகுதியினுடனான போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன சாரதிகளை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொழும்பிலிருந்து அதிவேக வீதி ஊடாக கட்டுநாயக்க வழியே குருநாகல் அதிவேக வீதி நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் ஜாயல மினுவாங்குடி ஊடாக பயணிக்க முடியும். குருநாகல் அதிவேக வீதியிலிருந்து கட்டுநாயக்க ஊடாக நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் மினுவாங்குடி ஜாயல ஊடாக பயணிக்க முடியும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கம்பஹாவிலிருந்து வாகனங்கள் மினுவாங்குடை சீதுவ ஊடாக அல்லது மினுவாங்குடை ஜாயல வீதியை பயன்படுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவழி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லும் பெரும்பாலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் விமான பயணிகள் தங்களது விமான பயண நேரத்திற்கு சுமார் 4 மணித்தியாலங்களுக்கு முன்னதாகவே விமான நிலையத்திற்கு விலகி தருமாறு விமான நிலைய பொறுப்பு அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விமான நிலையத்திற்கு வருகை தருவதற்கு பிரதான அதிவேக வீதியை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடுமழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 4 மாவட்டங்களில் 20 பிரதேச செயலக பிரிவுகளில் 1,966 குடும்பங்களைச் சேர்ந்து 7,757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இதுவரையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 வீடுகள் முழுமையாகவும் 123 வீடுகள் பகுதியளவிலும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. 87 குடும்பங்களைச் சேர்ந்து 359 பேர் உறவினர்கள் வீடுகளிலும் 58 குடும்பங்களைச் சேர்ந்து 201 பேர் 6 பாதுகாப்பு முகாம்களிலும் தங்கியுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. நாட்டிலே இப்போது ஊடறுத்து நிலை கொண்டிருக்கின்ற தென்மேல் பருவ வீழ்ச்சி காரணமாக பதிவாகும் வானிலை தொடர்பான விடயங்களையும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் அதேபோன்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் வழங்கக்கூடிய அறிவித்தல்களை உடனுக்குடன் தருவதற்கு நியூஸ் பஸ் தயாராக இருக்கிறது. தொடர்ச்சியாக நியூஸ் பஸ்டோடு இணைந்திருங்கள்.
8: நியூஸ் பாஸ்ட் weather alert.
6: மெனிஞ்சைட்டிஸ் எனப்படும் மூளைக்காய்ச்சல் தொற்றுக்குள்ளானதாக சந்தேகிக்கப்படும் 116 நோயாளர்கள் தற்போது நாட்டின் பல பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அசுத்தமான நீர் அல்லது உணவு மூலமே இந்த தொற்று பரவுவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான

0: தலைப்புச் செய்திகள். மேட்டியாகுட பாடல் போல பகுதியில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த ஐவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான ஒப்பந்தத்தை எட்டுவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார்.
1: மடுத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.

ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் ஃபிளாஷ் இன்றைய ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் கொண்டு வரும் விளையாட்டு செய்திகள் முதல்ல ஐபிஎல் தொடர் பக்கங்களுடைய பார்வையை செலுத்துகிற பொழுது நேற்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடந்தது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 55 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதலில் திருப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 255 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 4 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில் இஷான் கிஷான் 79 ஓட்டங்களையும் அபிஷேக் சர்மா 56 ஓட்டங்களையும் ஹென்ரிஜ் கிளாசன் 51 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதற்கு 256 என்ற வெற்றி இலக்கை நோக்கி திருப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 20 ஓவர்களில் 200 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. 4 விக்கெட்டுகளை இழந்து ராஜா படிடர் 56 ஓட்டங்களையும் வெங்கடேஷ் ஐயர் 44 ஓட்டங்களையும் குருணால் பாண்டியா ஆட்டமிழக்காது 41 ஓட்டங்களையும் அணிக்காக அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இஷான் கிஷான் 79 ஓட்டங்களை பெற்றிருந்தார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் சார்பாக. அவர் ஆட்ட நாயகனாக தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 55 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கை நேரப்படி 7:30 ஆரம்பமாக இருக்கிறது. அடுத்து ஐசிசி கிண்ணத்திற்கான லீக் 2வது சுற்று நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நேற்றைய தினம் நேபாளம் மற்றும் ஐக்கிய அமெரிக்க அணிகள் மோதினது. இதில் நேபாளம் 122 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 50 ஓவர்களில் நேபாளம் 317 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 8 விக்கெட்டுகளை இழந்து இஷான் பாண்டே 84 ஓட்டங்களையும் டிபேந்திர சிங் ஐரி 59 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பதிலுக்கு திருப்படுத்தாடிய ஐக்கிய அமெரிக்க அணி 195 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 41.2 ஓவர்களில் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி 56 ஓட்டங்களை அதிகபட்சமாக அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஷான் பாண்டே 84 ஓட்டங்களை நேபாள அணிக்காக பெற்றுக் கொடுத்து ஆட்ட நாயகனாக தெரிவானார். எனவே இந்த போட்டியில் நேபாளம் 122 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது. அடுத்து டென்னிஸ் உலகம் எங்களுடைய பார்வையை செலுத்துகிற பொழுது ஜெனீவா ஓபன் டென்னிஸ் தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடந்துட்டு இருக்கு. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் இந்தியாவின் யூகி போம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வின்ஸ் ஜோடியோடு, அதே நேரத்தில் செக் குடியரசின் பேட்ரிக் பிரிக் ஆடம் பவுசாக் ஜோடியுடன் மோதியது. இதில் சிறப்பாக ஆடிய ஜூகி பம்ரி ஜோடி 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த விளையாட்டு தகவல்களோடு நிறைவுக்கு வருகிறது சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ்.

இருக்கிறாராம். இவரை அம்மா வாசுகி, அப்பா கேதீஸ்வரன் மற்றும் அக்கா உற்றார் உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் வாழ்த்துக்களை அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0705028384 அடுத்தவளிக்கு இருக்கின்ற பாடல் இது அழங்கமறு திரைப்படத்தில் சாம் சிஎஸ் இசையில் சத்யபிரகாஷ் மற்றும் சிமை பாடியது.

0: மண்டத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.
1: மேட்டியாகோடு படல்புல பகுதியில் குற்றச்சாட்டுகளுடன் சுமத்தப்பட்டிருந்த ஐவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான ஒப்பந்தத்தை எட்டுவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார்.
2: Asia Asset Finance, My First FD, Noted மேற்பட்ட கிளைகள், Fitch A+ மதிப்பீடு, முத்தூட் பைனான்ஸின் 55 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம்பிக்கையுடன் 25 மாதங்களுக்கு 13% வீத வட்டி, அழையுங்கள் 13.69, லக்கி வாலெட்டுடன் முழுமையாக டிஜிட்டல் சேவை, விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும். 2013 இலக்க நிர்வாக சட்டத்தின் கீழ் இலங்கை மத்திய வங்கியால் உரிமை பெற்ற நிறுவனமாகும்.
1: மீடியாகுடு படுதுவாவு படர்புல பகுதியில் ஒருவரை பொல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் ஐவருக்கு பலபிட்டிய நீதவான் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பலபிட்டிய நீதவான் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை நேற்று வழங்கியுள்ளது. படல்புல படுதுவாவு பகுதியைச் சேர்ந்த வசந்த ஜயலத், பந்துலு நந்தன பத்மகீர்த்தி, மரகல ஜகத் நந்தகுமார் மற்றும் ஹினிதும லஹிரு மதுரங்கு ஆகியோருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி அல்லது அதனை அண்மித்த தினத்தில் பலதூவு படபுல பகுதியைச் சேர்ந்த மஞ்சுள என்ற நபரை குற்றவாளிகள் ஐவரும் பொல்லால் தாக்கி கொலை செய்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: ஈரானுடனான ஒப்பந்தத்தை எட்டுவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். முரண்பாடான மற்றும் ஆழமான சில விடயங்கள் இரு தரப்பினரிடையேயும் காணப்படுவதாக அவர் கூறினார். மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் மத்தியஸ்த நடவடிக்கைகளுக்காக பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஈரானுக்கு சென்றுள்ளார். ஈரான் வெளிவார அமைச்சருடன் அவர் சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
0: செய்திகள்